சாரு. சர்வ பாலக சர்வ காலக சர்வ கோபனு காலு ஜத்தரு தத்தரு பிராதி அவத்து ஹுத்ரு பிரசாலு நாம் ஷாம் ந ஜாத் ஜாக்கர ரூப ரங்க நரேக ஆத புருக்கே உதார மூரத் அஜோன ஆத அசேக்

0: காண. சுணும்பாவுரே
1: ஓ சுணும்பாவுரே ஹபசி கர்ப
0: நிச்சல ஹப ஜானா மித்யா மானா சந்த பிரபு ஹே தா மரியே பவ ஜல தரியே ஜெய தீவே கர்ம லிக்கியா சால் கோர ஸ்வவிஜய அமிர்த பீஜ சுலாவே சைத்யானோ நானக் சரண பயா ஹரத்வாரே ஓம் பால பால சுவாத குருபானோ சுண பாவரே மத ஜானே பிரப மை பாயா சுண பாவரே தியோ ரேண ஜின்னி பிரபத்தியாயா ஜின பிரபத்தியாயா தின சுக பாயா அவட பாகி தர்சன பாயே தியோ நுமானா சத் குருபானா சகலாப மிட்டாயே ஓ தா ஓ தான பாக சுதா ஜின பிரப லதா ஹம் திஸ் கே திஸ் பயாப விச்சாயா நானக தீன சரண சுக சாகர ராக்ஷ லாஜ அபனாயா சுஹி மஹல்லா பஞ்சவா ஹர சரண கமல கி டேக சத்குரு தித்தி துஸ கை பலராம் ஜியோ ஹர அமிர்த பரே பண்டார சப் கிச்ச கர ஹை திஸ கை பலராம் ஜியோ பாவல மீரா வட சமரத்தா கரண காரண பிரப ஹாரா ஜேச சிமரதா துக் கோயி நா லாகே பவதில பாரி உதாரா ஜுகாத் பகதன் காரா காஸ்தத கர கர ஜீவா நானக நாம மஹாரஸ மீட்டா அனதின மன தன பீவா ஹரி ஆபே லயே விஷோட மலாயே க்யோ விஷோடா தி வை பலராம் ஜியோ ஜிசனு தேரி டேக சோ சதா சத ஜீ வை பலராம் ஜியோ தேரி டேக துஜே தே பாயி சாச்சே சிரஜனஹாரா ஜிஸ்தே காலீ கோயி நாஹி ஐசா பிரபு ஹமாரா சஞ்சனா மில் மங்கல காயா தன ரேனே ஆஸ துமாரி சஃல் தர்சன பேட்டியா குரு பூரா நானக சத் பலிஹாரி சம்மலியா சச் தான் மான் மஹத் சச் பாயா பலராம் ஜியோ சத்குரு மிலியா தயார் குண அபநாசி காயா பலராம் ஜியோ குண கோவிந்த காவ நித் நித் பிராண பிரி